SBS சவுத் ஏசியன் தமிழிசை நேரம். Like a boomerang, ding ding dong, rock.